0: རེ་བར་ ཐི དེ་རིང གི ཆལ་ ཡོང་ ཐིབ་ ཡིན སাজি ཆང་ཡི ལོ དན་ ཤ་ ཅ དོ་ ཤུ ཚོར
1: ཨ་གོ ཁུ ཁུ གི ཇོལེ དེ ཅེ རེ
2: ངེ ཁུ ཁ ཐེན ལོང དེ ཏེ སུ ལོང ཉི ད་ ཟེ རེ ལིན སེ ཇ་ ལ ད་ ཆུ རེ སེ
1: ཨོ
2: ཁུ ཉོ ལེ ngal thondo ke kha paung ro ye ande ke da dong shi ja klin sin u ta chu re se
1: den da yom ye su le
2: a kha ka pa ri ma shi ngo ku ka chin lo te dro ma chung ge le ra no lang te
3: a ku da wa chi ge bi sa cha se chi ge ku ka chin lo te chin ga re go
1: ju se le ro ge go mo tong ni na chin ga re do
3: je zong kian chin ga yin ni ma se a ku da chi ge ndi zu nyu ni ro ro ge je na go chin ga re go
4: 爷爷了，别骂聪明的那几年了，别耍菜。爹偷鸡了，老路从马店主菜的人啊。书记，现在到呢？就做业绩的，我操嘛过去。你的托脚里怕痒，请个姐，我个陈龙娘从先呐，让了吃过鸟嘞。穿的卡巴诺了三只鸡蛋的，俺的吃了个，最后呢，军哥。
2: 我要书记，你打打的马林哥啊，敲滚的顶你们腰。等着先呐，打打的，这等着牛哥呢，龙城人吃西瓜，小酒个炸醋能着呢，痛个，等着牛哥嘞，请个姐，我个成龙了，点过些。再到顶边，请姐娘的送。
5: 시비지라 참모
6: 가신 좀비 님모 너와 시발라